சமரலாப்பம் சனாத்தோன் சர்மா அமதி சோபாம் சர்மிலா தேவி நசப்ப மதம் இசை மறிக்க மதம் மதம் ஒய்ன தாபிரி சேலம் வசிங் மதங் சின்ன தேவேன் சோராம் ஹுய்த்ரோம் நொரேன் எம் இவையாய்மா அமதி ப்ரோஜேந்திரோ வஹெங்சானே.

நக்கொய்வு ஊதவர கைதோகி தம்பாகியும் தல்லாப்பனி பிதாமத்ததி தாவ்தனா மனாய் சின்வசான்பி பிதாமத் ஹாஜரி குமன் பிதா லைவக்கத்